பேச்சு திங்கதாம்ல என் மினிக்கி காத்திருக்கா என்ன புழுக்கி புத்திருக்கா நித்தீபவடுக்குள்ள ஆம்பளைய சாச்சிருக்கா ஆற போட்டு வச்சிருக்கா என் மினிக்கி காத்திருக்கா என்ன புழுக்கி

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கோட்டுகுடா.
1: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell. Sign up at the club.

0: அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பெரிய வரையறது?
1: நீ அன்னிக்கு பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கன செய்யினவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும். அந்த தில்ல எனக்கு பிடிச்சது.